சந்திக்க வேண்டும். அயுதாலில் புள்ளில் வேர் நனைய வேண்டும். ஏகாந்தம் நம்மோடு வசிக்க வேண்டும்.